ஆகாஷ்வாணி இம்பால் நோலினி தேவின பாவ் பஜடி அஹன்பட மறு இப்ப பாவ் முக்கியமந்திரி இம்ரான் கேம்ச நகரி சோசியல் மீடியா புல்லான சிஜினபகி மகுத்த மசிபு தாய்த்த லைன சிஜினதுன மியாம்த அச்சும்ப கங்கனப அமதி நுங்சி சானப புரக்னப ஹுட்னசி முக்கியமந்திரி இம்ரான் கேம்சான சோசியல் வெல்ஃபேர் விபாக்ன பைக்கலிப தபக் தோரம்சிங் அசி ஹன்ன எங்சின்கிறே லவு பந்தா யோரபசு மணிப்பூர் ஜிலா கரத நோங் மரங் கைன சூடபதகி லவு பான்ப யாத்தன லைரி கேந்திரகி ஆக்சல் மந்திரி ராஜ்நாத் சிங்ன ஹரி லேபாக் ஆக்சல்கி மபாங்கல் கண்கட்டனப ஹோனபத மபாங்கல் கண்ப சென்மினோட் அம சேம்கட்பகி தங்காய் பதவலை அமசும் மேஜர் ஜெனரல் திராஜ் சேட்னி பரத் லான்மிகி மக்கோ போயிரே முக்கியமந்திரி இம்ரான் கேம்சான் ஹரி சோசியல் மீடியா புல்லான சிஜினபகி மகுத்த மசிபு தாய்த்த லைன சிஜினதுன மியாம்த அச்சும்ப கங்கனப அமதி நுங்சி சானப புரக்னப ஹோட்னசி மலையங்கி சோசியல் மீடியா நுமித் கமரி லைனன முக்கியமந்திரின பீப மகாக்கி பவுசியல் தாய் சோசியல் மீடியாகி குத்தாங்க தோங்க தோங்க கங்லூப்சிங் பாவ் ஹவுனஹந்துன அமதி கியான் லோக்சிங் பிதோக் பிசிங் தௌனதுன குனாய்பு அப்பமமைக்கிட புரக்னப ஹோட்னசி முக்கியமந்திரி இம்ரான் கேம்சான சோசியல்